ஷோல்மாலி நிகழ்ச்சியும் இவரிட ஓணப்பண்டிகையை ஒரு சிறந்த பல்சுவை நிகழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றது. இன்றைய தமிழ்ச்சோல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது திருவனந்தபுரம் சூரியகாந்தி குழுவினர் வழங்கும் ஓணம் சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி. பல்சுவை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் திருமதிகள் நிரஞ்சனா, கிருஷ்ணகுமாரி, தேன்மொழி, பகவதி, ராதிகா, சுதாபிரியா மற்றும் சாத்விக் ஜெகநாதன்.

மாயோன் மேய ஊன நன்னாள், அறுவடையின் செழிப்பு தந்த ஆனந்தத் திருநாள், மாவேலி மன்னனை வரவேற்கும் விழா போன்ற பல விளக்கங்கள் ஓணவிழா பற்றி கூறப்பட்டாலும் கேரள மக்கள் மட்டும் அல்ல, உலகெங்கிலும் வாழும் மலையாள மக்கள் கொண்டாடும் விழா ஓணவிழா. சூரியகாந்தி குழுவினர் நடத்துகின்ற இன்றைய திருவோணத் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுடன் ஆரம்பிக்கின்றோம். பாடுவது திருமதி நிரஞ்சனா, தபலா சாத்விக் ஜெகநாதன்.

சமய சார்பற்ற மொழி சார்பற்ற இன சார்பற்ற ஒரு விழாவாகும் திருவோணத் திருநாள். இந்த கருத்தை பிரதிப

பிரதிபலிக்கும் வகையில் ஒரு நாடகத்தை இங்கு வழங்க இருக்கின்றோம். நாடகத்தின் பெயர் அன்பின் ஓணம். நாடகத்தில் பங்கு கொள்பவர்கள் திருமதிகள் நிரஞ்சனா, பகவதி, கிருஷ்ணகுமாரி, சுதாபிரியா, ராதிகா, தேன்மொழி ஆகியோர். நாடகத்தை எழுதியவர் திருமதி சுந்தரவல்லி.

0: என்னங்க, நீங்க அறைக்குள்ளதான் இருக்கீங்கன்னு நினைச்சு அங்க போய் பார்த்தேன். ஆனா உங்களை காணோம். இதோ சூடா டீயும் நியூஸ் பேப்பரும். பேப்பரை அப்புறம் படிக்கலாம், சூடா இருக்கிறப்பவே டீய குடிங்க.
1: தென்னையில உட்காந்து குருவி அணிலு இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் மீனா. காத்தும் சிலு சிலுன்னு நல்லா வீசுது. சரி, நீயும் வந்து பக்கத்துல உட்காரேன்.
0: என்னங்க அதிசயமா இருக்கு, வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்றீங்க.
1: என்னமோ தெரியல மீனா, மனசுக்குள்ள ஒரே ஏக்கமா இருக்கு. பக்கத்து வீட்டுல பாரு, அவங்க பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்களும் சென்னை பெங்களூர்னு வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. ஆனாலும் ஓனோ என்ற உடனே ஓடி வந்துட்டாங்க பாரு. சரி, நீ நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசினியா?
0: பேசினேங்க. கவிதாவும் வரல, ராணியும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனில் வீடியோ கால்லையும் பேசுறதோட சரி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வருஷம் நாம ரெண்டு பேரும் மட்டும் என்னத்த ஓணம் கொண்டாட போறோம்?
1: சரி, வருத்தப்படாத மீனா. பிள்ளைக வளரலனா என்ன? நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிற ராமுவோட பசங்களும் சரளாவோட பசங்களும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் வர சொல்லு. எல்லாரும் சேர்ந்து ஓணம் கொண்டாடுவோம்.
0: அது சரிதாங்க. ஆனா நம்ம பசங்க பேர பிள்ளைங்களோட இருக்கிற அந்த கலகலப்பு வருமா?
1: சரி விடு மீனா, அவங்க சூழ்நிலை எப்படியோ. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்லை.
0: ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். நம்ம கூட இருக்கிறவங்க மற்றும் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூடயே சேர்ந்து கொண்டாடுவோம். சரளா, கொஞ்சம் இங்க வாயேன்.
2: என்னம்மா கூப்பிட்டீங்களா?
0: சரளா, நாளைக்கு உன்னோட குழந்தைங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நாளைக்கு மறுநாள் ஓணத்துக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு போகட்டும். அப்புறம் ஓணம் இங்கேயே குழந்தைங்க கூட சேர்ந்து கொண்டாடலாம்.
2: ரொம்ப சந்தோஷம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன்.

0: சரளா, என்ன நீ மட்டும் தனியாக வந்திருக்க? குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர சொன்னேனே, அவங்க வரலையா?
1: வந்துட்டாங்கம்மா, ஆனால் வீட்டு வாசல்ல கேட்டுக்கு வெளில நின்றுட்டு இருக்காங்க.
0: ஏன் வெளியவே நிற்க வச்சிருக்க? உள்ளே வர சொல்லு சரளா.
1: பிள்ளைங்களா பிள்ளைங்களா, உள்ள வாங்க, அம்மா கூப்பிடுறாங்க பாருங்க.
2: இதோ வந்துட்டோம், கூப்பிட்டீங்களா பாட்டி?
0: குழந்தைங்களா, வாங்க வாங்க, இந்தாங்க உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு. நாளைக்கு இதை உடுத்திட்டு சீக்கிரமாக வந்துடுங்க. எல்லாருமா சேர்ந்து அத்தப்பூ கோலம் போடலாம். அப்புறம் உங்கள் நண்பர்களையும் கூட்டிகிட்டு வாங்க, சரியா?
2: ரொம்ப நன்றிங்க பாட்டி, நாங்கள் எல்லாரும் நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறோம்.
3: வாங்க குட்டீஸ், வந்துட்டீங்களா? மீனா, இங்கே பாரு, தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. பிள்ளைகளா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அழகாக கோலம் போடுங்க பார்ப்போம்.
2: ஏய் மாலா, அந்த வெள்ளை சாமந்தியை எடு, இதில் போடுவோமா?
3: ஆ, இந்தா இந்தா. சரி, இந்த வெள்ளைக்கு பக்கத்தில் சிவப்பரளி போட்டால் நல்லா இருக்கும்ல?
4: இந்த பச்சை இலைகளை வச்சு பார்டர் போட்டா சூப்பரா இருக்கும்.
3: இங்க பாரு, செம்மையா வந்திருக்குல்ல?
2: ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி. நாங்க கோலம் போட்டுட்டோம், வந்து பாருங்க.
0: என்னங்க, இங்க வாங்க, எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்காங்க பாருங்களேன்.
3: பிள்ளைகளா, அருமையா போட்டிருக்கீங்க.

0: என்ன மீனா, வருத்தப்பட்டியே, இப்ப சந்தோஷமாயிட்டியா?
1: ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு மகிழ்ச்சி வந்துருச்சு. இனி மகாபலி மட்டும்தான் வரணும்.
2: மீனா, எங்க போயிருந்த? அண்ணன் நீ வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க.
1: சுதா, வா வா. ஆமா சுதா, வாசல்ல அத்தப்பூ கோலம் போடுறதுக்காக இன்னும் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வரலாமேன்னு போனேன்.
0: மீனா, சுதாவும் வந்துட்டாங்க பாரு. அவங்களையும் நம்ம கூட சேர்ந்தே ஓணம் கொண்டாட சொல்லு.
1: ஆமாங்க, சுதா இல்லாமலா? வாங்க சுதா.
2: என்ன மீனா, ராணியும் கவிதாவும் இந்த ஓணத்துக்கு வரலையாமே, அண்ணன் சொன்னாங்க.
1: ஆமா சுதா, மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, நாம எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவோம்.
2: அதுவும் சரிதான் மீனா. வாசல்ல கோலம் இவ்வளோ அழகா போட்டிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு.
1: நான் எங்க போட்டேன் சுதா? இதோ இந்த குழந்தைங்க தான் போட்டாங்க.
2: இவங்கெல்லாம் யாரு மீனா?
1: அவங்க எங்களுக்கு உதவியா இருக்கிற சரளாவோட பிள்ளைங்களும் அவங்களோட நண்பர்களும் தான்.
2: என்ன மீனா சொல்ற, இவங்களையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டு கோலம் போட வச்சிருக்கியா? விட்டா எல்லாருக்கும் விருந்தே வச்சிருவ போல இருக்கே.
1: அதுல என்ன தப்பு இருக்கு சுதா? எல்லாரும் மனசங்க தானே, இந்த ஓணத்துக்கு எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிட போறோம்.
2: என்னால இதையெல்லாம் ஏத்துக்க முடியாது மீனா. நான் இவங்களை எல்லாம் என் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
1: சுதா, என்ன பேச்சு பேசுற நீ? மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்கு வர்ற நாள் இது. ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லாரும் சமமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சவர் அவரு. இந்த நன்னால போய் இப்படி ஒரு பேதமா? இதையெல்லாம் நம்ம பார்க்க கூடாது சுதா. இந்த குழந்தைகள் நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களோட பசங்கள்னா என்ன? இவங்களும் மகாபலியோட குழந்தைங்க தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து அன்போட கோலம் போட்டாதான் நம்ம வீட்டுக்கு மகாபலியே வருவாரு.
2: என்னால இவங்க கூட எல்லாம் சேர்ந்து கொண்டாட முடியாது மீனா. நான் என் வீட்டுக்கே போறேன்.
0: என்ன மீனா, சுதா ஏதோ கோபமா வேகமா போறாங்க.
1: ஆமாங்க, அவங்க இந்த குழந்தைங்க கூடலாம் சேர்ந்து ஓணம் கொண்டாட மாட்டாங்களாமா, அதான் கிளம்பிட்டாங்க.
0: பரவாயில்ல விடு மீனா, அவங்க எண்ணம் அப்படி. குழந்தைகளும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போய் பேதம் பார்க்கலாமா? நாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஓணத்தை கொண்டாடலாம்.
1: சரிங்க சரளா, கொஞ்சம் இங்க வாயேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு, நாம சீக்கிரமா சமையல முடிச்சிடலாம்.
3: சரிங்கம்மா.
1: குழந்தைகளா, எல்லாரும் வாங்க, வந்து வரிசையா உட்காருங்க, சாப்பிடலாம்.
0: சரளா, நீயும் வாமா, வந்து அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடு.
1: பிள்ளைங்களா, எல்லாருக்கும் என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு தான், எந்த கூச்சமும் படாம நல்லா சாப்பிடுங்க.
0: என்னது வாசல்ல கார் சத்தம் கேக்குதே, இந்த நேரத்துல யாரு?
4: அம்மா, அப்பா, எப்படி இருக்கீங்க?
5: தாத்தா, பாட்டி, பாட்டி, இதோ வந்துட்டோம் நாங்க.
1: என்னங்க இங்க வாங்க, யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. நம்ம கவிதாவும் ராணியுமே வந்துட்டாங்க. கவிதா, ராணி, என்ன இது, ரெண்டு பேருமே வரலன்னு சொன்னீங்களே.
5: உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நாங்க வரலன்னு போய் சொன்னோமா?
4: ஆமா அம்மா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான், முன்னாடியே எதுவும் சொல்லல. நானும் கவிதாவும் சேர்ந்து ரொம்ப நாளாவே இதை பிளான் பண்ணியிருந்தோம். ஒரே நேரத்தில் கிளம்பி நேராக இங்கே வந்துட்டோம். இந்த வருஷம் ஓணத்தை உங்களோட சேர்ந்து கொண்டாடணும் தான் எங்கள் ஆசை. உங்களை இப்படி சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சோம்.
1: என் செல்லங்களா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? தாத்தா பாட்டியை பார்க்க பேர பிள்ளைங்களும் வந்தாச்சா? இப்பதான் என் மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கு.
0: என்னால நம்பவே முடியல மீனா, என் ரெண்டு மகள்களும் வந்துட்டாங்க, என் பேர குழந்தைகளும் கூட இருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்?
4: என்னம்மா, சரளாவும் அவங்க குழந்தைகளும் கூட இங்க இருக்காங்களே.
1: ஆமா ராணி, நீங்க ரெண்டு பேரும் வரலன்னு சொன்னதும் மனசு கேட்காம அவங்களை வர சொல்லி ஒன்னா சேர்ந்து கொண்டாட தொடங்கிட்டோம். அவங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே.
5: பார்த்தியா ராணி, நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ பெரிய நல்ல மனசு. வீட்டில் வேலை செய்யறவங்க குழந்தையும் தான் பிள்ளையா நினைச்சு அவங்களுக்கு சந்தோஷமா எல்லாத்தையும் செய்யறாங்க.
4: ஆமா.

0: நீங்களும் சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உட்காருங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்.
1: இதோ இப்பவே வந்துடுறோம் பா. பாட்டி இன்னொரு பப்படம் தாங்க.
2: இந்தாமா.
0: நீனா அந்த அவியல் எடு, நல்லா இருக்கே.
2: சரிங்க.
3: பாட்டி இந்த பருப்பு பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு.
2: அப்படியா, இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? என்னங்க மகாபலி சக்கரவர்த்தி நிஜமாவே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு தோணுது. கவிதா, ராணி, சரளாவோட குழந்தைகள்னு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடறத பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா?
0: ஆமா மீனா, இதுதான் உண்மையான ஓணம் திருவிழா. ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் அப்படின்ற எல்லா பாகுபாடுகளையும் கடந்து அன்பால் இணைந்த ஒரு அழகான குடும்பம் இது. இந்த அன்பு இருக்கிற இடத்துல மகாபலி சக்கரவர்த்தியின் ஆசிர்வாதம் எப்போதும் இருக்கும்.
2: நமக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த மகாபலி சக்கரவர்த்தியோட ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் கிடைக்கட்டும்.
0: நிகழ்ச்சியை தொடர்வது கவிதை அன்பு திருநாள் ஓண நன்னாள். வழங்குபவர் திருமதி தேன்மொழி.

ஆண்டவனின் அவதாரம். அதர்மங்கள் அழிவதற்காய் ஆனந்தம் மிளிர்ந்துவிட விழா எடுப்போம் ஆண்டுதோறும். கண்ணுதர் கடவுளுக்கும் காக்கும் இறை திருமாலுக்கும் கருத்துடனே நன்றி சொல்ல களிப்பு தரும் பழவிழாக்கள். கண்ணியத்தை காத்துவிட பாதாளம் சென்றுவிட்ட அசுரகுல மன்னனுக்காய் எடுக்கும் விழா ஓண விழா. மண்ணுலக மாந்தரெல்லாம் மாவேலியை வரவேற்க அத்த முதல் பத்து தினம் கொண்டாடும் மகிழ்ச்சி விழா. மாயோன் மேய ஓண நன்னாள். இது சங்கத்தமிழ் கூற்று. அறுவடையின் செழிப்பு தந்த ஆனந்த திருநாளும் இதுவே. காய்கதிர் செல்வனுக்கும் கடும் வெயிலில் உழைப்பவனுக்கும் நன்றி சொல்லும் இந்த விழா அனைவருக்கும் நல்ல விழா. மாவேலி தம்புரானும் பாதாள உலகை விட்டு செழிப்பான இந்நாளில் மக்கள் நம்மை பார்ப்பதற்காய் மண்ணுலகம் வருகையிலே மட்டெல்லாம் மகிழ்ச்சிதானே. ஆவலுடன் வரவேற்போம். சாதியில்லா, சண்டையில்லா, அச்சமில்லா, கள்ளமில்லா ஆட்சி தந்த மாவேலியே. கேரளத்தின் மக்கள் எல்லாம் கடல் கடந்து இருந்தாலும் ஓணம் இது வந்துவிட்டால் குதூகலத்தை காட்டிடுவர். கரைப்புடவை அணிந்த பெண்கள் கலகலப்பாய் வலம் வருவர். கயிறுகளை மரத்தில் கட்டி பொன்னூஞ்சல் ஆடிடுவர். தரைமறைக்கும் பூக்களங்கள் வண்ணம் மிகு அழகு தரும். தடையின்றி பல கலைகள் அரங்குகளில் நடந்தேறும். குறவையிட்டு கொண்டாடும் மகளிர் கூட்டம் ஓர் பக்கம் இருக்க கிராமத்து கலைகளெல்லாம் அயல் நாட்டு பயணிக்கு அருமையான காட்சி. புலிகளியும் வள்ளங்களியும் தெம்மாங்கு பாடல்களும் மகிழ்ச்சி தர புசிக்கு நல்ல உணவு வகை நுனி இலையில் பகிர்ந்திருக்க ஒழித்து வரும் சிரிப்பலைகள் எங்கெங்கும் ஆர்ப்பரிக்க கயிறிழுக்கும் போட்டி கல்லறியும் போட்டி என வரிபாடல் விழிபாடல் ஈர்த்துவிடும் அனைவரையும். இங்கு வயதுக்கு வரம்பு இல்லை, வசதி ஒரு பொருட்டும் இல்லை. களிப்பு தரும் விழா இதனின் களைகட்டும் தோற்றங்கள் கடல் கடந்து மாநிலம் கடந்து அகிலமெங்கும் நடந்தேறும். போக்கிடுக மன அழுக்கை என கூறும் ஓண நன்னாள், பொங்கிடுக ஆனந்தம் என கூறும் மங்கள நாள். ஊக்கிடுக கலைஞர்களே என கூறும் அரங்கங்கள், ஊன் செய்து பகிர்ந்திடுக என கூறும் அன்பு திருநாள். நோக்கமதே நன்மையதாய் நண்பரெல்லாம் சென்று வந்து நேசத்தை பிணைத்து விடுவோம் நன்மை தரும் நட்பு விழா. ஆக்கிடுவோம் புது பொலிவை அசுர மன்னனை வரவேற்க ஆண்டுதோறும் காத்திருப்போம் அறம் சார்ந்து இருந்திடுவோம்.

திருவோணம் என்றாலே மதிய விருந்து, அதாவது ஓண சத்யா, மிகவும் முக்கியம் இல்லையா? நுனி வாழை இலையில் பரிமாறப்பட்டு இருக்கும் பதார்த்தங்கள்தான் எத்தனை வகை! கண்ணுக்கும் நாவுக்கும் சுவை தரும் பதார்த்தங்கள். இவை எல்லாவற்றையும் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், சில பதார்த்தங்களின் செய்முறை விளக்கங்களை

0: அளிக்க விரும்புகின்றோம். வழங்குபவர் திருமதி கிருஷ்ணகுமாரி குஹன்.
1: ஓணுன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்தில் வருது பாயாசம். ஓணம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் பாயாசம் கட்டாயம் இருக்கும். சேமியா, ஜவ்வரிசி, கடலை போல பல பாயாச வகைகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வித்தியாசமான சுவையில் உள்ள பூரி பாயசம் தாங்க. முதல்ல பூரி செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கோதுமை மாவு அல்லது மைதா மாவு 1 கப், 1 சிட்டிகை உப்பு, மாவு பிசைவதற்கு தேவையான அளவு தண்ணீர், பூரி பொரிப்பதற்கு எண்ணெய். இனி பூரி செய்யுமுறை பார்க்கலாம். முதலில் மாவில் உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு பிசையவும். சிறிய பூரிகளாகவோ இல்லை பெரிய பூரிகளாக போட்டு பொரித்து எடுத்த பின்னர் சிறிதாக வெட்டலாம். இனி பாயசத்திற்கு 1 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சியவுடன் அதில் 200 கிராமிலிருந்து 250 கிராம் வரை ஜீனி சேர்க்கவும். அடுத்து ஏலக்காய் பொடி சேர்த்த பின்னர் பொரித்த பூரிகளை சேர்த்த பிறகும் நெய்யில் வறுத்த முந்திரி கிஸ்மிஸை சேர்க்கவும். இதை ஃப்ரிட்ஜில் வைத்து கூல் டெசர்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா சூடான பாயசமாகவும் கொடுக்கலாம். ஒரு சின்ன குறிப்பு, பால் காய்ச்சும் போது பாதாம் பால் பவுடர் இருந்தால் அதை சேர்த்தா அது வேற டேஸ்டில் இருக்கும். அடுத்ததா மாங்காய் இனிப்பு பச்சடி. இந்த பச்சடி கொஞ்சம் புளிப்பு, காரம், இனிப்பு கலந்த சுவையாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் நீல மாங்காய் தோல் நீக்கி சீவியது 1 கப், சர்க்கரை 1 கப், உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகா வெற்றல் 1, கடுகு உளுந்தம் பருப்பு, தாளிப்பதற்கு எண்ணெய். முதலில் மாங்காயை தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து வேக விட வேண்டும். வெந்தவுடன் பொடித்த சர்க்கரையும் சேர்த்து அது கூட மஞ்சள் பொடி, வத்தல் பொடி சேர்த்து உப்பும் சேர்த்து கொஞ்சம் வத்தியவுடன் அதில் தாளிதம் சேர்த்து இறக்கிவிடவும். கேப்சிகம், வெங்காயம், தயிர் பச்சடி. இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போமா. தயிர் 1 கப், ஜீரகம், கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கேப்சிகம் 1, பல்லாரி வெங்காயம் 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி. எண்ணெய் தாளிப்பதற்கு உப்பு தேவைக்கேற்ப. முதல்ல எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம் சேர்க்கவும். கடுகு வெடித்தவுடன் அதில் வெங்காயம், கருவேப்பிலை, கேப்சிகம், பச்சை மிளகாய் எல்லாவற்றையும் வதக்கி உப்பு சேர்த்த தயிருடன் சேர்க்கவும். கொத்தமல்லி இலை தூவவும். விருப்பப்பட்டால் வதக்கும் போது ஒரு சிறிய தக்காளியையும் சேர்க்கலாம்.
0: ஓண சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இனி ஒரு திருவோண பாடலுடன் எங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம்.

கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசையனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ